0: வாங்க இருக்கு.
1: Three, two, nine, two, seven, eight, nine, five, seven.